0: Morning Glory, le son du matin, le goût de la nuit.
1: நம்ம மாதிரி நம்ம பொண்ணே வந்து கூண்டுக்குள்ளேயே இருந்து வளக்கூடாது.